நீரில் மின்னடி லானபுரம் யபாண்டிகோ. லானபுரம் மின்னடி நீரில் யபாண்டிகோ மின்னடி பிணகரை வாங்கி காவப்பட் ஆலம்பா கலனஞ்சோண்டி பழப்பா நூறுபா நின்னுடோ மேம்மி காவப்பட் எங்க பிள்ளைப்பங்குனி ஏழனு ஜரம் நூறாவாண்டி நலம்புகோ. எங்க யாக்கொரு குஜி பாஜா பீன் மேம்மி உங்க மின்னவள காவப்பட்டு எங்க மண் ஓண்டலன் லயமிரி மேம்மி மின்னடி புழுக கொங்குறிச்சலிங் இன்னடிஜா மடி குறைஞ்சால் மண் ஓண்டோ மேம்மி இன்னடி இன்னுண்டு மணன் ஞாபகம் நின்றுக்கோண்டி ஏப்பாண்டி காட்டு நின்றுக்கோ எங்க பழம் மேம்மி ஜேலன் பாப்பா புழுக மேம்மி மின்னடி காவப்பட்டு நின்றுங்க மணன் ஞாபகம் எனக்கு மண் கிளினிக் கடை ஜனங்குறவுல நேச்சு மண்ட இவங்க நின்று நீரில்லான்னு புறோம் நின்று கலனங்க புஜு குஜு மண் கஜலஞ்சங்க உடம்பு பல மண் வண்டோ நின்று புழுக என் போல சொல்லலைங்க பூஸ்ட ஷர்ட் பின்னரங்கனுள்ள ஏப்பாண்டி பாப்பியுள்ள கலனஞ்சோண்டி புழுக மாட்டேன் கரஞ்ச மட நின்று பல நீரில் வண்டோ அங்கே கவுப்பட்டு நீரில் ஜலான்னு எங்கள் குப்பு குப்ப ஏப்பாண்டு மீனடியில் புழுக புழுக ஏப்பா பாப்பியுள்ள ஞானும் பல் மடலஞ்சு எங்கள் டிசபிலிட்டி கலனஞ்சு மெரிஞ்சிரு எங்கள் டாக்டர் மீன் மடலஞ்சு எங்களை ஒண்டா எங்களோட மேம்மி கோவப்பட் மீனடி ஏப்பாண்டு பழம் ஒண்டாவணி பல் என்னுடைய கோவப்பட் நீர் மீண்டும் மணண்ட ஒங்கஜு கிழங்கூரில் நேச்ச செலா புஜுமன் ஞாபகம் சுழல மகள் என்னுடைய நீரில் புற ஏப்பா புல்கப்போ வாங்கி மின்னடி இன்னும் மனன் ஞாபகம் டாக்டர் எங்கள் மங்க சுழ வாங்கி புல்க நின்றுடு மேம்மி சுழல மனநோங்க ஏப்பாண்டு நின்றுடுங்க பல ஒன்றாவது நின்றுடு கோவப்பட் நீர்